0: 819 kHz, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: மொரிஷஸ் வானொலி பொழுது சரியாக காலை 11 மணி ஆகிறது.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உலகம் கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மத்தியில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியூத்தத்தின் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Kollywood Top 10. Kollywood Top 10 with Sundaram.
1: Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677 Kollywood Top 10
2: Number 10.
3: Album Sync Indie.

0: Number 9.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100

0: Number eight.
1: நடிகர் ஆர்யா நடித்து வரும் அடுத்த திரைப்படத்தின் பெயர் மிஸ்டர் எக்ஸ். மனு அனந்த் இயக்கத்தில்.

0: Number seven.
1: நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் இது. படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் பெயர் சிங்கா. இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.
2: காதுக்குள்ள குருவி ரிங்குன்னு சுத்துமே.

Number three. இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் படத்தின் பெயர் லீடர்.

0: Number two.
1: இப் ஒப் தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு
2: இரண்டு.
3: சூப்பர்

நாம் அளித்து வந்த இன்றைய கலியுக் தத்தன் நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

வணக்கம், ஹவ் ஆர் யூ? ஹம் த போலாப்ப இந்திராணி ஜி இகித்வாக்கே மாங்க கல்லே ஹவன் வாக்வா சே சபி சதாகு பரிவார் கத்திர் த சல அபி ஜுன்ஹா கீதா ஜி ஹம்னி சங்கே ஜுரல் ஹவன் ஜா ஆர் கீதா ஜி புலத் ஹவன் ஜுபேதாக்கே கீத்வா சலா தில நை ந த ஹமர் பரிவார் கத்திர் சலா த த கீத்வா தோஹர் பரிவார் ஆர் ஜித்னா கோய் இகித்வாக்கே பசின் கரேலன் ஜா த சல தோஹர் பசின் சுனத் ஹவா ஆர் தோஹர் பசின்கே கீத் ஹம்னி சலாவத் ஹை ஜா ஆர் ஹை கீத்வா खास तौर पर गीता जी पूंफ

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shudrandariki Hrudaya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: இசை அருவி வீவ் புவனேஸ்வரி புவனேஸ்வரி
9: அன்பான வானொலி நேயர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வாரத்தின் நடுப்பகுதிக்கு வந்துவிட்டோம். தொடர்ந்து பல வேலைகளை செய்து சற்று களைப்படைந்திருந்தாலும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் இழக்காமல் நமது பயணத்தை தொடர்வோம். முதலில் ஒரு பக்தி பாடலை கேட்போம்.

வானொலி நேயர்களே, வெற்றிகரமாக இந்த வாரத்தை கடந்து விட்டோம். இன்னும் நிறைவேற்ற வேண்டிய வேலைகள் இருந்தாலும் மனம் தளராமல் ஒவ்வொரு செயலையும் நம்பிக்கையுடன் தொடர்வோம். அடுத்த பாடலை கேட்போமாக.

இது குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை பகிர்ந்து கொள்ளும் நேரம். உணவு மேசையில் கைபேசிகளில் ஒதுக்கிவிட்டு ஒவ்வொருவருக்கொருவர் அன்பாக பேசி சிரித்து இருங்கள். அடுத்த பாடல் இந்த குடும்பத்துக்கான நேரத்திற்கு.

அன்று நீங்கள் நினைத்தவை அனைத்தும் நிறைவேறாமல் போயிருக்கலாம். அதற்காக மனம் சேர்ந்து விடாதீர்கள். ஒவ்வொரு நாளும் மீண்டும் முயற்சி செய்வதற்கான ஒரு புதிய வாய்ப்பை நமக்கு வழங்குகின்றது. அடுத்த பாடலை கே

0: பொதுவாக மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை, முன்னேறுவதை மட்டும் நிறுத்தாதீர்கள். சில முயற்சிகள் தான் ஒரு நாள் பெரிய வெற்றியாக மாறுகின்றன. உற்சாகத்துடன் அடுத்த பாடலை ரசிப்போமாக.
1: இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள்.
2: என்ன பா, கிசலும் கிடையாதா? சரி ஓகே.

வானொலி நேயர்களே, இசை அறுவேணும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.

0: என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். உன்னை முதல் தடவை பார்த்தப்போ அழகா தெரிஞ்சேன், ரெண்டாவது தடவை பார்த்தப்போ நல்லவளா தெரிஞ்சேன், இன்னொரு தடவை பார்த்தப்போ உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு.
1: சரி, அவெல்லாம் முன்னால் இருக்க முடியாது.
0: அம்மாவை தொட்டப்போ பாசம் தெரிஞ்சிச்சு, அப்பாவை தொட்டப்ப அறிவு வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸை தொட்டப்போ தைரியம் வந்துச்சு, ஆனால் உன்னை தொட்டப்போ எல்லாம் மொத்தமாக கிடைச்ச மாதிரி இருந்துச்சு.

கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது வெள்ளையா வெள்ளையா வர இருக்கே ஏன் கருப்பாறனா காதலிக்க கூடாதா ஒண்ணு பண்ணு நான் இவளை எவ்வளவு லவ் பண்றேன்னு சொல்றேன் இவன் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் இவ இல்லனா நான் என்ன ஆவன்னு சொல்றேன் மொத்தத்தை எல்லிதா கொண்டு போய் குடுக்குறேன் ஒருவேளை என்ன புடிக்கலன்னு சொல்லிட்டா நான் சொல்லுவேன் அப்படி ஒருவேளை வா சொல்லிட்டா இந்த லெட்டரை நானே திருப்பி அவட்ட குடுக்குறேன் டேய் டேய் ப்ளீஸ் டா இப்படி எல்லாம் இல்ல தெரியும் நானே கிறுக்கி கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்கேன்